ருந்திராபியோ நம இஷ்டதேவதாபியோ நம குல்தேவதாபியோ நம கிராம் தேவதாபியோ நம இஸ்தான தேவதாபியோ நம வாஸ்து தேவதாபியோ நம சர்வேபியோ தேவேபியோ நம சர்வேபியோ பிராமணேபியோ நம சித்தி புத்தி சகதாய ஸ்ரீமன் மகாகணாதிபதயே நம இதி நமஸ்கிருத்ய சுமகஸ்யேகநந்தஸ்ய கபிலோகஜகர்ணிகா லம்போதரஸ்ய விகடோ விக்னநாசோ விநாயக தூம்ரகேதுர்கடாதிக்ஷோ பாலச்சந்திரோ கஜானினா த்வாதசேதானி நாமானி யாவடே சுணுயாத்தபி வித்யாரம்பே விவாயே ச பிரவேசே நிர்கமே ததா சங்கிராமே சங்கடஸ்யைவ விக்னதஸ்ய நஜாயதே சுகலாம்பரதரம் விஷ்ணும் சீசவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன

தம் தீர்சாகப்யா உண்ணந்தி சத்யோ மனசா தேவயந்தாம் யக்யோமவீதாம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேயாசயம் புருஸ்தாத் ஆயுஷ்மகனம் பிரதிமுஞ்சசோப்ரம் யக்யோமவீதாம் பலமாஸ்து தேஜாஹ குருவாஸ்வாகங்களவதே நமஹ ஸ்ரீகோரியை நமாம்பஹம் மஹ கந்தஜ

தம் தீர்சாகப்யா உண்ணந்தி சத்யோ மனசா தேவயந்தாம் யக்யோமவீதாம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேயாச ஜம்புருஸ்தாத் ஆயுஷ்மகனம் பிரதி முஞ்சசோ.